0: கீதையா?
1: ஹானியாக
2: நேத்தி எஸ்எல்எஸ்ல பிரதம சக மஹந்துன் கூர அம்ரிதா.

அதாவது வினாடி பணா சதாய் வெலாவு அப்படி இமேப்பே இல்லாம போயிடையான்னு கலிமாதாக்கிறேன் தேவல் தயா தீனும் இது மாதிரி வெள்ளத்து நிஷ்பாதனு வெள்ளத்தை யோகட்டேன் கூட பயணம் தூக்கான முக்கது வாழ்க்கைசியும் பிரஷாக நேத்துவ பொடி எக்கினி கூட நான் யோகட்டே அத்தியனு கூட பிரபுதி என்ன யோகட்டே அத்தியனோ நம் பெல்லத்த கீனாமி இதுக்கு விஜய் நிஷ்பாதனு கேமரா சக்கரான் இவகையும் தவ நிஷ்பாதனு கூட தீனும் விஜய்க்கான குலுபடு வித்தராக்கும் நெவே தவடம் பெகட்டே கேன் கேத் குரான் கம்பிட்டி பெகட்டே கேன் கேத் தோசி எதிர ஹதாகன்னு நூடுல்ஸ் பெகட்டே மே ஒக்குமா விஜய் அனிவாசி.

உரகா பலத்த தரங்க காரி வந்தேக்கு வெந்தனிய சமக கம்மிட்ட ராட்டிட்ட லோவிட்ட ஏன் கயான் பிந்துவை 706 366 அங்கேட்ட

0: நாயம்பல மத்திய வித்யாலய பரிஸ்வேதி
1: பௌத்த உருமை அபிமானிய சமரான புதுசி புபுதான ஒபாத் எக்வான
2: லோகானுகம்
0: விசக் மங்கல் ஹா விசக் கலாபே சஜீவ துருதுரு லக்ஹனி
1: பெத்தபர அனுகிரகය
3: ශ්‍රී ලංකා ආයුර්වේද ඖෂධ සංස්ථාව අජීර්ණ තත්ත්වවලින් පීඩා විඳින ඔබට ගුණදායක ස්වභාවික විසඳුම සංස්ථා රසම් ශ්‍රී ලංකා ආයුර්වේද සංස්ථාවේ සාඩම්බර නිපැයුමකි.

0: அம்பல மத்திய வித்யாலய பரிஸ்வேதி
1: பௌத்த உருவை அபிமானிய சமரான புதுசி புபுதான ஒபாத் எக்வான
2: லோகானுகம்
0: விசக் மங்கல் ஹா விசக் கலாபே சஜீவ துருதுரு லக்ஹனி
1: பெத்தபர அனுகிரகய
3: ஸ்ரீ லங்கா ஆயுர்வேத ஔஷத சன்ஸ்தா அஜீர்ண தத்துவவலின் பீடா விதின ஒபட குணதாயக ஸ்வபாவிக விசந்தும சன்ஸ்தா ரசம் ஸ்ரீ லங்கா ஆயுர்வேத சன்ஸ்தாவே சாடம்பர நிபெயுமகி